0: மாமா
1: அலிக்க ப்ரோ வந்து பேசுறா
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா மாமா
1: டேய் பாரு வாட் கம் கேயோ
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா மாமா
1: ஒன் லிக்க மோஷன் ஆஃப் மார்க்கெட் ஸ்னேபி தே ஆன் ஸ்ட மோஷன் மேடா ஸ்டக் இட் ஹேண்ட் இட்
2: ஐ கான் ஷிக்க லிக்க மோஷன் ஆஃப் எக்ட் தி கோமிக்ரா மே கான் எக்ட் தி கோமிக்ரா யோய்க்க ஹே லா லோ லோ லா லோ லோ ஹே லா லோ Fader, jeg suger jo i det her også, men heldigvis har det et reinstyr så du kan bli med også.
0: Gi meg, mann. Gi meg, baby. Skal vi gi ned i solnedgangen? Gi meg, mann. Gi meg, baby. Skal vi gi ned i solnedgangen? Gi meg.